0: கவுண்டரே, இதோ கூட்டமா நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த வீடு. இறங்க கமானியா,
1: கால் சிக்கிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
1: சப்க்ரோ சப்க்ரோ,
0: என்ன சொல்றாரு?
2: இந்தி தெரியும் சொன்னீங்க,
0: அந்த இந்தி வேற இந்த இந்தி வேற.
2: ஓ, இந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பாத்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
1: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜாவ் ஜாவ்.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
1: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
1: பூஜை இல்ல வேற, உள்ள போயிருங்க, வந்துருவாரு.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா, வாங்க.
2: வணக்கம்.
3: உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
2: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
2: எனக்கு ஆமா, ஐ அம் டெல்லிங் ஸ்டோரி, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
2: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
2: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓஹோன்னு

0: ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
1: அது லொகேஷன்.
0: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார். அந்த மிராசாருக்கு ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 பட்டி மிராசாறுகளை வர வைக்கிறார். நடுவர ஒரு ஏற்கலப்பையும் வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏற்கலப்பைய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 பட்டி மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏற்கலப்பைய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல. முக்குறாங்கோ முணுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏற்கலப்பை அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்.
1: இது ராமாயணமாச்சு.
0: என்னது ராமாயணமா?
2: ஆமா, வில்ல கலப்பை ஆகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
0: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்ன சார். அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ ஊத்துட்டாரு போல இருக்கு. அது கிடைக்குது சார். இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்ற கேளுங்க சார். இது என்ன சார்?
1: அஞ்சு விரல்.
0: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கோ அதே மாதிரி ஒரு ஊர்ல 5 அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்காங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 பேர் தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
1: இது மகாபாரதம்.
2: இது டிவில வந்திருக்க?
0: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
2: பஞ்ச மண்டவர 5 விரல் ஆகிட்டீங்க.
0: அதே வியாசர் ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு. அவர்கிட்ட இந்த கதையை சொன்ன. அவர் கொண்டு போய் டிவிக்கு வச்சுட்டாரு போல இருக்கு. இதுக்குதான் சார் பெரிய ஆளுங்கிட்டே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லுமா?
1: கொஞ்சம் நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்துட்டு இருந்தீங்க. பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
0: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
1: என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ?
0: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார். ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லி
1: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன சொல்லி
2: சரிங்க?

கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு.

0: காப்பாத்துங்கய்யா.
1: என்ன
0: எட்டனா காசு முழுங்கிட்டா?
1: எட்டனா தொண்டைக்குள்ளேயே போகாத, டேய் உண்மையை சொல்லு, முழுங்கனியா?
0: ஆமாங்க முழுங்கிட்ட.
1: நீ கொஞ்சம் இங்கே இருங்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவும் முழுங்கனியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனாலதான் காசு முழுங்கிட்டு போய் சொல்லிட்டேன்.
1: சரி வாந்தி எடுக்கிற மாதிரி சவுண்ட் போடுறா. பத்தல, நீ லிப்பு மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்கறேன். ஓகே, ஒன் டூ த்ரீ. ஒரு வாட்டி இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டு கூட்டு போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் தான் குடுக்கறீங்க?
1: ஆமா
0: முழுங்கினது எட்டனா இல்ல?
1: எட்டனா தான்மா, பெருங்குடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதுவே ரெண்டு நாள் நாமா மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: விலகு விலகு எங்கை வெளியே பருது பருது பருது.
1: டே பாடி கத்துக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் அம்புடுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவில யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போயிட்டு இருக்கு.
2: முன்னாடி போவேன்
1: இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனால அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விதி வந்திருக்கா.
2: உன்னை விட வித்த தெரிஞ்சா நானே வா வித்தே மூட்டை கட்டி குப்பையில வர்றான். அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா.
3: செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால ஷூ தர போட்டுருக்கேன், எப்படி செருப்பால் அடிப்பேன்?
2: ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா.
3: என்கிட்ட கேட்காம செருப்ப கொடுத்துருவானே. அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழுப்பி அவனையும் அடிப்பான்டா.
2: அங்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா கொடுப்பான்டா. இந்த ஸ்பாட்லயே இவனை சொல்ல பண்ணுவான்.
3: ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப கொடுப்பாரு. அண்ணன்
2: அண்ணன் செருப்பா கொடுங்க.
3: பத்தியாடா எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பா கொடுத்துட்டாங்களா? ஏண்டா என்ன அடிக்கிறதுக்கு செருப்பா கொடுக்கல?
2: ஐயோ நான் குடுக்கலாம். அப்ப நானா செருப்பா?
3: இல்ல நானா தான் குடுக்கறேன்.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடும் திருகிடும்.

0: என்ன
1: வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
2: பெருமா,
0: என்ன பேசு?
2: ஆஹா, மறுபடியும் நம்ம ஊர்க்காரன வம்பா குட்டி வந்திருக்கானயா. இவனு ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா
1: என்னப்பா தகைச்சு போய் நிக்கிற? நான் தான் பெருமாள்.
2: அடுத்த
0: மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட.
1: ஞாயிற்றுக்கிழமை
2: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் பிரியா சுத்திட்டு வர்றேன். அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறேன். நியாயமா பாது,
0: சரி சரி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு.

கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறகாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறகாடி சிரிச்சான்.

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள,
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு. அடையங்கப்பா, தங்கச்சி மாப்பிள கடையை நல்லா தாய வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள் வியாபாரத்தை கத்துட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா, இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: யோ, முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டயா?
1: பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ?
2: ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா?
2: நீ தான்.
1: அப்ப நான் தானே கேட்கணும்?
2: ஆமா.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற?
2: இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல.
1: ஐயோ, வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
2: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
1: நீ என்ன கேட்ட?
2: என்னதான் கேட்டேன்.
1: நீ என்ன கேட்டியா?
2: உன்னையவே கேட்டான்.
1: யோ யோ யோ ஏயா குழப்பற, நீ இந்த என்ன இத்தனை கேட்டா? அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டிய? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்படிக்கிறது? என்ன வேணும் சொல்லியா? எந்த அண்ணையா வேணும்?
2: கடல் அண்ணன்.
1: அப்படி சொல்ல வேண்டியதானே?
2: இது நல்ல அண்ணையா?
1: நீ முதல்ல கடல் அண்ணன் தானே கேட்ட?
2: ஆமா.
1: அப்புறம் என்ன?
2: இல்ல நல்ல அண்ணையான்னு கேட்ட. இரு இரு இரு இரு, சுத்தமான நல்ல அண்ணையான்னு கேட்டியா? சுத்தமான.
1: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்ல அப்பா.
2: அப்ப ஊத்து, இது கடல் அண்ணன் தானே?
1: ஐயோ, நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க. இனிமே பழைய கடையே வாங்க.

0: வளவளன்னு பேசணும். இப்படி ஊர்த்த முஞ்ச ஊர்த்த பாத்துக்கிட்டா எப்படி? சீக்கிரமா சட்டுப்புட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க.
1: இல்ல மைனர் குஞ்சு மணி வள்ளிய கெடுத்துட்டான், வழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க?
2: ஆமாங்க,
1: சரிதானே?
2: சரிதாங்க.
1: அமுதே
3: என்னங்க இது அநியாயம்? கெடுத்தவருக்கு கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு எடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க.
4: அட பாருங்கல, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இத கட்டி கேக்க ஒருத்தி வர மாட்டானா?
0: நாட்டாம தீர்ப்ப மாத்து.
4: டேய் சாக்கப்பா, என் பேரன் சூப்பர் சூப்பு. இப்ப சீமையில வந்துட்டேன், உங்களை தூள் கலப்ப போறேன்.

0: ஹாய் பாட்டி.
1: ஏ பேரண்டி, நல்லா இருக்கியா?
0: யா, உன் மகன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஹாய் டாடி.
2: டேய் மகனே, நீ நாளைக்கு தானே ஃபாரின்ல இருந்து வரதா சொன்னே?
0: ஆமா டாடி, நான் வந்த பிளைட்ல ஏதோ ஒரு சின்ன கோளாறாம், கவனிக்காம விட்டாங்க போல இருக்குது. பிளைட் அதுவாவே பக்கத்து வயல லேண்ட் ஆயிக்கிச்சு, அங்க இருந்து அப்படியே ஒரு லிப்ட் கேட்டு வந்தேன். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா?
2: தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கேன்.
0: தீர்ப்பா? எப்ப டாடி லா படிச்சு முடிச்சீங்க?
2: நான் எங்கடா லா படிச்சேன்.
0: அப்ப ஏதாவது சீனியர் லாயர்கிட்ட ஜூனியராவது பிராக்டிஸ் பண்ணீங்களா?
2: நான் எங்கடா அதெல்லாம் பண்ண?
0: இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா?
2: சும்மா இருங்க, பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான பத்திருப்பு சொல்லிட்டு வருது.
0: ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்?
2: குஞ்சுமணி வள்ளியை கெடுத்துட்டான்.
0: ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
2: வழக்கமான தீர்ப்பு தான்.
0: என்ன
2: கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன்.
0: சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற?
1: இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
0: மைனர் குஞ்சுமணி, நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி?
3: மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே?
0: அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க?
3: ஆமா.
0: பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க.
3: கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல.
0: ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க?
3: இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு.
0: அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா,
0: உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க?
3: மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது.
0: மைனர் குஞ்சு? பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா?
2: என் தீர்ப்புல தலையிடாதரா?
0: மிஸ்டர் சோத்தப்பன்.
2: சாத்தப்பன்,
0: ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க, ஏன் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
3: பாத்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா?
0: நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன்.
2: சாரி சார், சாரி சார், சாரி சார்.
0: மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி.
2: சார் சார், கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
2: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு இறக்கம் போதுமா?
2: கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார்.
0: இவ்வளவு உங்களைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு.

0: உட்காங்க.
1: ஐயோ ஆமா,
0: நீங்க உட்காங்க.
2: நான் இப்பதான் பாக்குறேன்.
0: எஸ் சார்.
2: ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அததுக்கு ஒவ்வொரு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமே.
0: அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள் கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம்.
1: ஏனு மாப்பிளை. வணக்கம்.
2: வணக்கம், உட்காருங்க.
1: ஐயோ வேண்டாங்க,
0: ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க.
1: நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: என்ன சொல்றீங்க?
1: நான் வழக்கமாக கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருக்குது.
2: ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன்.
0: ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
3: பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே,
4: காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு.
0: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
2: நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன்.
1: அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம்.
2: ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு?
3: ரூட்ட சொல்லாமல்தான் எப்படி? என்ன தாத்தா?
0: ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ
5: எனக்கு
0: இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா.
5: என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு,
0: மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க.
2: சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே?
0: எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா.
2: அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

0: திடீர் மார்க்கெட் கூட்டிருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. மாமூலுக்கு மூணு வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடேப்பா என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வளைச்சிருந்த?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு. என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய கால பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா?
2: வேற
3: எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
3: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
1: இருப்பா இருப்பா. நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரண்டா
3: இந்த இடத்தை கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம்னு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
3: என்ன ஏட்டியா, ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: போலீஸ் ட்ரைனிங்க்கு இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: யோ, என் பிசினஸ் அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்தா மண்ட மாலையில போயிரு பேசாம.
1: ஏன்டா போய் எமோஷன் ஆற? நீ ஏன் எமோஷன் ஆற? நீ
3: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற, எப்ப பார்த்தாலும்.
1: டேய் வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன். வாடா, உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? டேய், நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்.
3: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க, மாமூல் வாங்க வராதிங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு.
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு? உன்னே வச்சுக்கிறேன், என் வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மள ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்கிற வேண்டியதா. மாமூல் கொடு.
2: இன்னும் போனியால ஏட்டையா?
1: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரி எல்லாம் வெகுமதி நினைச்சுக்க ஏன் தேவையில்லாம கண்டிக்க.

0: ஃபைட் ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: என்னடா
2: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் மறு வேலை.
2: பொதுவா இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

0: dong.
1: முனுசாமி
2: குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
3: எவ்வளவு சொல்லு?
2: 10,000
3: என்ன
4: கட்டுச்சோறு கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் இங்கே போய் சாப்பிட்டு போயிடலாம்.
3: அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன்.
1: உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும்.
3: வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டிருக்கேன்.

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவரை புதச்சேரத்துல தான்.
0: வைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சிருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்ட் சாச்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சு?
2: ஏன் வாட்ச்ல டைம் 8:30?
0: அவனு டைம் கேக்கலையே.
3: ஐயோ உள்ள விழுந்துடே, மயில் சாக்கடையில விழுந்துருச்சு, காப்பாத்துக்க காப்பாத்துக்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: 12B பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியலையா சார், கார்ப்பரேஷன் கனவான்கள் வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க. உள்ள விழுந்துச்ச, கை கொடுத்து காப்பாத்து.
2: ஓகே ஓகே, வாங்க வாங்க.
3: பாருங்க சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு.
2: எந்த கம்பெனிக்கு?
3: ABC பிரைவேட் லிமிடெட்.
2: என்ன போஸ்டுக்கு?
3: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
2: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
3: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
2: வேற வழி தெரியல சார்.
3: ஏ சார், நல்லா பிரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
2: ஓ எஸ்,
3: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
2: கேளுங்க.
3: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார் பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
2: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
2: மூடிட்டு போறேன்.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: வா மனோ.
1: ஹாய் ஆண்டி.
0: காஃபி சாப்பிடு.
1: காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்.
0: பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா.
1: ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன்.
0: என்ன சொல்ற?
1: ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ரூபீஸ் அவன் லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்ச லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகுடப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க.
2: வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயும் வாடா.
1: டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா
2: சொல்லுடா. ஆசைனா
1: ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு, கிரண் மாதிரி நல்லா ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கு இல்லையா? அத சொல்லு. ஏய், அப்படினா நீ யாரையாவது லவ் பண்றியா?
3: யாரு? இவனா? நமக்கு தெரியாமையா?
2: அடிச்சனா?
1: அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். எனக்கு அமைஞ்சுக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணிருக்கா?
2: எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்.

0: கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது.
2: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டாக் மியூசிக்.

இப்படி சூடு.

மாயையும் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை

பாடும்

0: அடா தன்னாக பகுதி பாடு
1: தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்ட

0: என்ன தாங்க தாண்டி என்ன தாங்க தாண்டி என்ன சொல்லாம்
1: தாலிபாபா தாங்க பாபா.

பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான். பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதி

0: அடா நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம் ஓ தலையில கனகாம்பரம்,
1: சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம்,
0: அடி தாராபுரம் தாம்பரம்.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
0: அவங்க ஒண்ணும் வளரல, நீதான் திணற. பின்னென்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
3: முதல்ல அத்துப்ப சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

தளிர்மே.

அந்த காயத்துக்கு மருந்தொன்னு வேணும், அது கட்டழக தொட்டவுடன் ஆறுங்க.

0: பேச வயசு வந்தா பொண்ண பார்த்து எங்குறாரு பேச வம்பு செய்யற மாமனுக்கு காத்திருக்கு பூச
1: அரிசிருக்கு பருப்பிருக்கு ஆக்க முடியலே அடுப்பிருக்கு நெருப்பிருக்கு சேர்க்க முடியலே

0: highly idiotic.
1: Too fast, only romantic.
2: கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ.

0: உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: அத பத்தி நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வீரல பொம்மைய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்க 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
1: வேணப்பா,
2: துண்டு தோள்ளதா இருக்குமா?
1: எவன் சொன்னா? எங்க வேணாலும் இருக்கலாமே.
2: என்ன பிரச்சனை இப்போ?
1: என்ன பிரச்சனைப்பா? என்ன நான் அந்த பொண்ணு தூக்கி போய் தாலி கிட்ட போறேன் சொன்னேன். நீ அதை எதை வச்சு போயிங்கிற?
2: உன்னால முடியுமா அது?
1: ஏன் முடியாது? ஆம்பளை பாறானு
2: ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா?
1: எது ஆம்பளைங்கிறது?
2: ஏய்
1: சரி சொல் சொல் சொல் சொல் சொல்
2: சொன்ன மறைக்காத. ராஜா பாறா. நீ என்ன வெயிட்மா?
0: ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
2: இல்ல புடவை இந்த கையில கல்லாம் போட்டுக்கலாம் சேர்த்தனே.
0: ஆமாங்க.
2: நீ என்னையா வெயிட்? 40ல 2 போச்சுன்னா 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ உன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாம். இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா?
1: என்ன நானே தூக்க என்ன?
2: நீ சொல்லுமா.
0: முதல்ல அவர் சொன்னது செய்யா?
2: செய்யா?
1: சரி
2: தூக்கு. முடியல, உன்னையே உன்னால தூக்க முடியல. நீ எப்படி அந்த பொண்ணை தூக்குவ? போய் தானே. ஏமா இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கே, உன் வாழ்க்கை
0: என்ன
2: வருது? பாவி மனுஷா,
0: பாவி மனுஷா.
2: அறிவு கட்ட முண்டம்,
0: அறிவு கட்ட முண்டம்.
1: அதை எடுத்துமா, திட்டுனா அந்த பிள்ளை தானா திட்டிட்டு போறோம். இடையில எடுத்து குடுக்கற வேலை வச்சுக்கலாம்.
2: நீயா திட்டுமா?
0: அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. இங்க பாரு, என்னைக்கு உன்ன நீயே தூக்கி காட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய்
1: அந்த ஆள் சொல்றான். இந்த அவனுக்கு இதே வேலை பிள்ளையா இல்லையா?

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஃப்ரீயாவோடு மாமே, வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே.

0: அக்கா என்ன சவுண்ட் அமைக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும்.

போச்சு.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துறேன், மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு?
3: சுமாரியா, ஆத்தா வையல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணிச்சாயா?
1: இல்லையே, எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
1: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துறையும் மூக்கு குத்துறேன் டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க கொடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். கொடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க. பாம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லுகிறீர்களே.
4: ஆத்தா சொல்வதே சரி, பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார்.
0: ஆமா, இவர் வளம்புரி ஜானி, இவர் சாலவன் பாப்பையா. மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமா இருக்கு, டக் பேக். இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட் விட்டு இறங்கின உடனே தபாலத்துல
0: ஏத்திடுறேன். இதுல அஞ்சு தலையை கொண்டாந்து ஏத்த போறீங்களா? எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். இப்ப என்ன மழையா பெய்யுது? வேணுங்கும் போது அந்த கொடையை நான் புடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே?
0: என்னது, டாட்டாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிச்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமா?
2: நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்காரர். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரையிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ

0: cool.
1: இந்த வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும்.
2: நீ எங்க நிக்கிற?
1: திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு.
2: தெருவா நான் டிராப் பண்றேன்.
1: வேண்டாப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்டவ நீ. உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியதற்கும் நான் வரல, நீ கிளம்பு.
2: பத்திரமா கூட்டு போறேன்டா, ஏறு.
1: சரி வர்றேன், ஆனா உன் ரூட்ல நான் வர மாட்டேன், ஏ ரூட்ல நீ ஓடிட்டு
2: போகணும். சரி, எப்படி போன? லெப்டா ரைட்டா?
1: முதல்ல ஒரு யூ டர்ன் போடு.
3: டேய் டேய், யூ போட சொன்னா ஓ போறியாடா? ஸ்ட்ரைட்டா போடா.
4: ஸ்டாப் ஸ்டாப், டேக் டைவர்ஷன், திரும்பி போங்க. இந்த பக்கம் போக கூடாது.
1: ஏன் மேடம்?
4: வரதட்சணை கொடுமையை எதிர்த்து மகளிர் சங்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்குதுப்பா.
1: பரவாயில்ல மேடம், அது நடந்துட்டு போட்டோம். நான் இன்டர்வியூ போகணும், கொஞ்சம் அலோவ் பண்ணீங்க உள்ள புந்து ரைட் கட் பண்ணிக்கிறேன்.
4: ரைட்லாம் கட் பண்ண முடியாது, அங்க இன்டர்நெட் கேபிளுக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்க.
1: அதான் போன வாரமே மூடிட்டாங்களே.
4: அது டெலிபோன் காரங்க.
1: அப்ப போன மாசம் தோண்டது
4: இபி காரங்க.
1: ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. ஒருவேளை மழை நீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா
5: புரிஞ்சுக்கிட்டாங்களோ.
1: குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போடாவது வைங்க.
2: லெப்டா ரைட்டா,
1: நேரா போ. டைம் இருக்கு, பொறுமையா போடா. ஆஹா, ஆட்டோ தூக்கி இங்க நிக்கிறாரு.
2: ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்தியா? ஏய் டிரைவேஷன், இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க.
1: ஏன் சுத்தி போகணும் சார்?
2: நடைபாதை வியாபாரிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: எதுக்கு நடைபாதை வியாபாரிகள் போராட்டம் நடத்துறாங்க சார்?
2: நடைபாதையில கடை போட்டிருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு.
1: சார், நான் தெரியாம தான் கேக்குறேன், நடைபாதைங்கறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்?
2: நீ ஓவரா பேசுற, உனக்கு ஜெயில தான் இன்டர்வியூ நடக்கும்.
1: போறேன் சார்.
2: போயா? லெப்டா ரைட்டா?
1: ரைட் போ.
2: லெப்ட் ரைட்ல கேக்குறேன்.
1: எனக்கு டென்ஷன், ரைட் போடா.
2: டேக் டைரக்ஷன், டேக் டைரக்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது.
1: என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது?
2: என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும்? டெய்லி எனக்கு சொல்லி சொல்லி பழகாச்சியா? போனா போயேன்
1: சார். இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. அஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஐ வாண்ட் டு நோ தி ஃபேக்ட்.
2: சார், இவன் ரொம்ப பேசுறான், பாம்பு இருக்கான்னு செக் பண்ணலாமா? டேய், நீ தீவிரவாதி தானே?
1: இல்ல சார், நான் தேர்றவாதி.
2: அப்படினா
1: வேலை தேடிட்டு இருக்கேன் சார்.
2: எங்க தான போணும் நீ?
1: நுங்க பாக்கெட்ல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் போறோம்டா.
2: இத முதல்லயே சொல்ல கூடாதா? ஒரு மெக்கானிக் தெரியாத வழியா? இப்ப ஏ ரூட்ல நீ வா. கண்ண மூடி உட்காரு, கூட்டி போய் விடுற.
1: மூடிட்டேன்டா.
4: டேக் டைவர்ஷன்.
1: என்ன ஸ்பீடு?
2: எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா?
1: ரொம்ப தேங்க்ஸ். திருமலை,
2: அட்ரஸ் கேட்டுக்க.
1: ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நுங்கம்பாக்கத்துல ஏபிசி பிரைவேட் லிமிடெட் எப்படி போனோம்?
6: மீறி எவரு? நாக்கு தெள்ளுதே.
1: நாக்கு தள்ளுதா?
2: தெளிகுடா.
1: ஓ, தெளிகா. ஐ எம் சாரி சார், வேற யார்ட்டே கேட்டுக்கிறேன்.
6: ஒக்க நிமிஷம் பாபு.
1: பாபா,
6: நேனு இப்படியே தரிசனம் சேசி வஸ்துனானு.
1: தரிசனமா?
6: ஏழு குண்டல வாடு.
1: ஏழு குண்டலமா?
6: இதுக்கோ மகாபிரசாத்தம், லட்டு.
1: லட்டா?
6: மீரு
1: சார், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கிறேன்.
6: கோவிந்தா கோவிந்தா.
1: என்னடா, இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு? மெட்ராஸ்ல இது எந்த ஏரியாடா?
7: அக்கடை சூடு.
1: அக்கடையா? என்னடா, கையில லட்ட குடுத்துட்டு அங்க ஜிலேபிய பிச்சு போட்டுருக்காங்க.
7: கொஞ்சம் அப்பிலே சூடு.
1: அப்புலையா? திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா?
2: டேய், ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம், நான் போய் சிரஞ்சியை பாத்துக்கிட்டு
1: வந்துடுறேன். திருவான்மியூர்ல கிளம்புற என்ன, டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஊரெல்லாம் சுத்த விட்டு கடைசியில திருப்பதியில கொண்டு வந்து விட்டுகிறடா. இந்த வாட்டியே இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.

0: உங்க பேரு?
1: ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
0: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
1: ஆமா சார், நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
0: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
1: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் வீச மனுஷனுக்கு. வாவுசி, டிடிசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
1: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
0: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
1: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
0: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற புட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
1: உலக புகழ? மன்னிப்பு சார், நான் கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையிலதான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு நீ இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
0: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
1: சரி விடுங்க சார், பத்தி கரெக்டா என்ன சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன்.
0: அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா?
1: பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்கிற இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அது பெரிய சார்.
0: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே.
1: எத்தனையோ இந்தியர்கள் சத்தியம் இல்லாம இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
0: யார் இது நாகேஷ்?
1: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
0: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
1: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் ரோட சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
0: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே. வச்சிருக்கீங்களா
1: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை,
0: யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட்.
1: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னோட சின்னவன் யாரும் இல்ல, அதனால நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதான் எனக்கு வேற பாக்கு.
0: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா?
1: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிறம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியில சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையே.
1: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
0: அந்த மகான பாக்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
1: அது என் அதிர்ஷ்டம் சார்.
0: ஏன்?
1: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
0: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
1: நான் வரேன் சார்.
0: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சுள்ளமா?
0: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
0: 7465 நூத்துக்கு.

0: பழைய ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: காஞ்சிப்பு அனுபவம் எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும்.

0: yo? Where's the chick, yo?
1: எனக்கு தெரியும், குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி என்ன, பாலும் கசந்து அடி படுக்கையில் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
2: தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில் இருக்கு.
1: சரி பேரிக்கா மாட்டியா, நீ எங்க இங்க வந்த?
2: தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன்.
1: வேணாம்னு சொன்னா எடுத்து குடிச்சு போறான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா.
2: நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்க உடம்பு இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு
1: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் கள்ளங்க உடம்பு இல்லாதவன் எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
2: ஆனா சொன்ன இது பழைய பழமொழி.
1: பழமொழியை ஏண்டா சொல்றீங்க? நாயுங்களா நாட இன்னும் திருந்துறீங்கடா. புதுசா ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
2: அச்சிருந்தா கொடுங்க,
1: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடும் விடு, உங்க சண்டை இது வேடா. வெளியே போய் போடுங்க போமா. போடா நாதர், போடா. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
2: என்னன்னு இது
1: உத

0: இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆறதையும் பாக்குறப்ப சில்லாரா மோகனாம் பள்ளி சிவாஜி பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கேன்.
1: சில்லாரா மோகனாம் பள்ளி படம் பாத்திருக்க நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு. போல
0: சொல்றீங்க?
1: நான் என்ன கிழவனா?
0: தம்பி சொல்லு.
1: சொல்லி
0: இவருதான் சொல்ல சொன்னாரு. நடக்கிற ஊருக்கு எல்லாம் பத்து பத்து ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த சவுனுக்காரன் காதல் ஓடுற மாதிரி சொல்லு. அப்படிதான் சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
3: ஒரு விளம்பரம்.
2: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி சொல்லு?
4: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரையை கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
2: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
5: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: குடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: புரோக்கர் பைய வரேன்னா ஆளே காணாமே. எப்பா ஒரு வாழைப்பழம் கொடு.
1: ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா?
2: சீப்ப வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா?
0: ஏய்யா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது?
1: இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க.
2: திருப்பதியில மரத்துல உட்காந்து இப்படிதான் சாப்பிடும், அப்படியே இருக்கு.
0: ஏன டோல எங்க போடுறது?
2: பேங்க்ல போடு.
0: பேங்க்லயா?
2: கீழே போடுறா கேன.
0: அதே எடக்கு அதே மடக்கு.
2: சரி எடக்குனா என்ன மடக்குனா என்ன?
0: ஆஹா அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சிடலான்றது போதும், வெளியே வாயா.
3: யோ அம்மா
0: யோ என்ன ஆச்சு?
3: என்ன ஆச்சு? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி
0: இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகுண்டா ஏன் அந்த ரூட்ல வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க.
1: புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க.
0: ரொம்ப நன்றிப்பா.
2: மேல பாருடே.
0: இவளா நேர்ல வந்து படுத்துற வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர வர ஆரம்பிச்சிட்டானே.
1: அண்ணே ஒரு ஜூனியர் உடன் கொடுங்க.
0: இவன் ஒருத்த விலை கொடுத்து வாங்கிட்டான், தொல்ல விட்டுச்சுப்பா.
2: ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, என்ன எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன்.

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியலையே.
1: வெளியே போயிருக்கார் சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாமா.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாய வரோம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிடுவேன் கத்தியில.
1: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு எமூஞ்சி தான் கிடைச்சதா உங்களுக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்காரு.
0: எதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா
1: சார்?
0: எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்னா கேளு. விட்டடு விட்டடு விட்டடு விட்டடு, நான் சொன்னா கேளு. விட்டடு, மூஞ்சி போன வராதையா?
1: நீங்க வாங்க சார்.
0: விட்டு விட மாட்டேன்.

0: இங்கே இருக்கீங்க.
1: ஒண்ணு யாருமே தெரியாது, என்ன பழகுன மாதிரி வந்து பேசுற.
0: யார் ராமிஜி? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். பையன் கொஞ்சம்
1: வச்சீங்கண்ணே, என்ன பத்தி தெரியுங்க? வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன். தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: நான்தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்து சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள்
2: நீதானா?
1: என்ன செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா?
1: அட அறிவு கிட்ட வழுக்க பயட. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷம் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பார்த்த?
3: இவ்வளவு நாள ஊருக்கு சும்மா இருக்க.

மலையின் சிகரத்தில் அழகியலை

0: ஐயா,
1: ஏய், ஏன்டா இப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர?
0: ஆமா, ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா?
1: தம்பியா?
0: ஆ, உங்க தம்பி.
1: கொண்டா கொண்டா.
0: அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது.
1: நல்லா எழுதிருக்கானே.
0: ஓ, நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரியிறான். அதுபோக அவன் மாடுமைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து.
1: தொப்பியா?
0: போட்டுக்காருக்கா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும்.
1: உங்களுக்கும்
0: படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமனையும் படிக்க தேவையா?
2: பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான்.
1: நீ
0: கூப்பிட்டல?
1: லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்?
2: அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
1: அண்ணனுக்கு இல்ல
2: இல்லையா? அதெல்லாம் இல்லையே.
1: இல்லையா?
0: இருக்குடா இருக்குடா.
2: எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க
1: மாட்டேன்.
2: நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம்.
0: சும்மா
1: நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா?
2: போடலையே.
1: போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்ட
2: இல்லீங்களே? தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க.
0: நல்லா படுறா.
1: டேய், கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சை கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்
2: போடவே இல்ல.
1: இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
2: பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு
1: படிச்சா?
0: அடி பல்லகளை எல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சா அடி வாங்கி சாகாத சொல்லி
2: யாருக்கடா படிக்க தெரியல? சேட்டை
0: போட்டிருக்கேன்னு
2: பாக்குறியா? வெறுப்புல இருக்கிறேன்.
3: படிக்கலையா?
2: படிக்கலையா?

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்திரம்.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பாக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பாக்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க இல்ல. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும்னு எனக்கு தெரியும்.
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு.
0: நான் ஒருத்தன் ஏய் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி கட்ட.
2: சரிங்க, இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: என்ன சொல்றது?
3: என்ன
1: யோசிக்கிறீங்க? சட்டுப்புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க, ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏமா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களே ஐயா. எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளி தாங்கலே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன். அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டு இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கு
0: போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறக்கே நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்தை மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? போய் இவள் நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம். ஆஹா இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: கொஞ்சம்
6: போயிட்டோமோ.
7: அரே பாபா ருக்கோ ஓ மை டார்லிங்.
8: மம்மி

0: எங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Your voice, I am singing song. Soup song.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை. வருவாய் தமிழ் என்னமா வந்து விளையாடு
1: சார். முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்டா யூரின் பாஸ் பண்ணனும். ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளையும் சொல்லியமா இருக்கிற தமிழ் ஆசிரியர் மாதிரி வேற தெரியல. யூரின் பாஸ் பண்ணு இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேட்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவீர் அர்ஜென்டா இருக்கும் போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்த சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ணு போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லைங்கிற.
1: அப்படியே அர்ஜென்ட்டா எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்திட்டானே. வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நினைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க இருந்த?
1: ஒரு குரல் கொடுத்துருக்கலாமேடா, ஸ்டாப் பண்ணிருப்பன்ல.
2: குரல் கொடுத்தயா? நீ கிழக்க பார்த்த, மேற்க பார்த்த,
1: குனிஞ்சு பாக்க நீ என்ன குரக்கொடையில் பார்க்காடா? டே, கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான் வர்றேன்.
2: ஹலோ, இல்லையா?
1: என்னடா என்னடா குனிஞ்சு இது இருக்குடா?
2: உனக்கு தாயா
3: வண்டி வந்துட்டானே, பஸ் டிரைவர் கல்லால அடிச்சாங்க, இனிமே வண்டி ஓடாது.
1: அடடா, மண்டைய பொளந்துட்டியடா. ஐயோ, தண்ணீர பிரச்சனைடா, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சிறுநீர்லயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சுடா.

0: ஊமையா மௌன விரதமா? ஏன்
1: அது வந்து
0: மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க.
1: நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. என்ன பாத்துருவோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கான், அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறிய?
0: உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு?
1: எல்லா வகை மீன் இருக்கு.
0: ஒரு கிலோ வின் மீன் கொடு.
1: ஏன் டயம்
0: என்ன? உன் டைம் மணி என்னாச்சு?
1: வெறும்
0: போர்டு வச்சுட்டு என்ன
1: பண்ணுவேன்?
0: போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்?
1: காலி பண்ணிடுறேன்.
0: கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது?
1: அந்த எண்ணத்தை குளி தோண்டி புதைச்சிடுற.
0: இந்த ஐஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே?
1: மகா தப்பு.
0: அத வாயில சொன்னா பத்தாது.
1: என்ன பண்ணணும்?
0: கை எடுத்து காதல வை, கண்ண மூடு, பத்து தோப்பு கண்ணம் போடு, போடுறா அந்த முண்ட கண்ண மூடு.
1: என் கடையை காணா, என் கடையை ஆட்டையை போட்டு போயிட்டா. இதுக்குதான் கண்ணை மூட சொன்னாலும்?

முடிச்சிடலாமா?

0: மாட்டிக்கிச்சு.
1: கதை சொல்ல மாட்டேன், ஏன் மூஞ்சிய பாத்துட்டு இருந்தா என்ன? கதை சொல்லியா?
2: சொல்றேன் சார். இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊம சார், இவ்வளவு ஏன் சார்? அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க கூட கிட்னி ஃபெயிலியர் சார்.
1: யோ, கதை எவனுக்கு எவனு? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு.
2: ஒரு 40 வயசு இருக்கு சார்.
1: 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா? வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு.
3: இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு காதல் குண்டேன் ஜெயம் அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட் சொல்லுங்க, அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க.
4: ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடண்ட்.
1: அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார்.
4: எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா.
1: நாப்கீரை போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா?
4: ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவ சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் குடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டா எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு. துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்தில அப்பட்டா அப்பட்டா ஹரி ஜெயராஜ் மியூசிக்ல.
1: அடடா, லைன் பிரம்மாண்டமா இருக்கு சார்.
4: தேங்க்ஸ் சார்.
1: இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன
4: சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாவுக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன்.
1: இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க.
2: சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கொடுக்கு சார்.
1: இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா?
2: சொல்றேன் கேளுங்க சார்.
1: சொல்லு.
2: ஒரு அம்மா பிரசவ வலியில துடிக்கிறாங்க சார், அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம்.
1: சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு
2: சார் முழுசா சொல்றேன் சார்.
1: சொல்லு.
2: அவங்க பிரசவ வலியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார்.
1: இப்படி ஒரு கதையை தான் நான் வாழ்க்கையில வள வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். கதையால சொல்ற கருவை பிடிச்சவன
4: இந்த கதை சார். அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: யோ, எந்த ப்ரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க? போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க. நீ ஏன் எப்படி கதை சொல்றேன்னு இவங்க சார் கிட்ட போய் கதை சார். கதை ஓகே சார். இந்த கதையை போய் என் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிருங்க. இந்த பையனை உங்களுக்கு அசிஸ்டன்டா வச்சுக்கங்க.
2: அசிஸ்டன்ட் ஏற்கனவே 5 பேர் இருக்காங்க. உனக்கு டிரைவிங் தெரியுமாடா?
4: நல்லா தெரியும்.
2: அப்ப நான் டிரைவரா சேர்ந்துக்கு.
1: ஓகே சார். நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா?
2: கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல.

0: ஜாங்கிரி இல்ல
1: போட்டது சாப்பிட்டு எந்திரி
0: கக்கா சூட் இல்லாம எப்படிக்கா சாப்பிடுறது
2: அம்மா
1: என்னப்பா
2: அம்மணி செம ரோஸ்டோட வருது எல்லா ஐட்டங்களும் எடுத்து வை வந்து ஃபுல்லா ஒரு கட்டு கட்டு
1: கட்டு கட்டு
0: அடடா கரெக்டா வர்றான் பாரு சமாளிக்கிறானா சந்தோஷம்யா
2: எதுக்கு
0: ஆடா இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் நேத்தி கடனா ஏயா குடும்பத்தோட கோவிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்குவாங்க அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டதுலே
3: மாப்பிள
0: வயிற்றுல புள்ளைய வேற குடுத்துருக்க சார் நீங்க இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள் ஓட்டி கூட சாப்பிடலாம் சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம்

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயகிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொள்ள போகுது இப்படி சொல்றீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாரு.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா மாத்தேன்.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல் மாலினி? ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ். பிளீஸ், அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற வயதுக்கு போனா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனா?
1: வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ?
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முடிவா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் அடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர.
1: அங்கே போறீங்க?
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போல ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யாரது மூணாவது ஆள்? யாரது?
1: அதாங்க.
0: இல்ல, உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

0: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, அப்படி என்னடா படம் எடுத்து
2: வச்சிருக்கிறேன்?
1: இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அதை நான் திருட்டு விசிடியில ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியா நீ தொழில மாத்திக்க?
0: ஜூனியர் ஆத்தா வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு. சிட் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

0: சபையில இறங்கி வாடா.
1: வாங்க, நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க.
2: அப்படி சொல்லு, வேலைக்காரனானே. டேய், ஒரு வேலைக்காரன் தான்டா இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான். அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம்.
0: ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா யாரு
2: கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுபுட்டு இல்ல. டேய், நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு.
3: டேய், யாரு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷ தனிக்கு ஒரு நல்ல செட்டை போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா?
2: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டி ஏண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருக்கடா.

0: இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாத்துப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்றுக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாத்துப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பேன்?
1: அது இல்லங்கண்ண, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
0: எது பிடிக்கலையோ? அப்ப இந்த தமிழ் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கறியா?
1: அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும்.
0: நான் வாசி, நீ தூங்கவா. நான் இந்த தாராட்டார தமிழ்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர
1: வேண்டாங்கிறது
0: போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா?
1: எது?
0: தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உப்போடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது.
1: ஐயோ பாவம்,
0: பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ.
1: அப்ப என்ன மாடு கிடைக்கலா?
0: என்ன மனுஷன் ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேதை வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான்.
2: ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புது. ஆமா நாதசியா தூங்குறான்.
0: என்னது நாதசா? அதான் நாதசுரம். சொல்றியா?
2: ஆமா.
0: என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற?
2: அப்படி ஆயிடுச்சுன்னு பேசாம வார பிடிங்க.
0: வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும்.

0: இருக்கிசை.
1: ஹாய்
2: ஹாய் அன்சா.
1: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன்.
3: எடுத்த போட்டோ
4: இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது.
3: இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே?
1: நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்?
4: பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடி எல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் கிரிக்க?
3: அப்ப பேனாலாம் எங்கடா?
1: உன்ன வாலிக்கு உன் வைரமுத்துக்கு கொடுத்துட்டேன்,
3: அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
1: வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கடுவாச்சி காவியம் எழுதிட்டு இருக்காரு.
3: உன்ன வச்சு நான் ஒரு அழுவாச்சி காவியம் எழுதுறேன், ஏறா சிப்பா.
4: ஓடியா ஓடியா ஓடியா, மீடியா மீடியா மீடியா, வந்துட்டீங்களாயா? நான் அரஸ்ட் ஆக போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க?
3: போங்க பையலா, போங்க.
1: போகாதீங்க போகாதீங்க, அப்படியே இருங்க, நல்லா போக்கஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சி பழம் வச்சு மறைக்க மாட்டேன், ஒரு மெசேஜ் சொல்லணும். 1 செகண்ட், சும்மா ஸ்டைல். இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க, ஏன் உங்களையே மாத்திக்கங்க.
3: நீ உள்ள வர, மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
1: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

சின்னத்தில் கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கன்னத்தில் கொடுக்குற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயா.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரு கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட
0: வாடகை கேக்கணும்?
1: என்னது
0: ஒன்ன தாப்பா கேக்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருங்க. முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிர போது பப்பர் பேன் பா ரப்பிட் உட்கார்ந்துட்டு இருக்க. ஹே, டியூப் லைட்ல கை வைக்க பாரு. கையடா
0: இருப்பா, டியூப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான்.
2: ஏய் இளைஞனே, பொறுத்தது போதும், பொங்கி எழு.
1: என்னடாச்சு
0: பொங்கிட்டா?
3: பழைய காலனே உமட்டிருச்சு.
2: நீ ஒரு மத கொண்ட யானை, சீறுகின்ற காலை, சினம் கொண்ட சிங்கம்.
0: ஆக மொத்தம் இருக்க கூட உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
4: மட்டும்தான் 2 ரூபாய் படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றுமில்லை.

தடிங்கடா.

0: சூனாப்பானா, நாக்கு நம நம நம நம நம அரிக்கியதா? ஒரே ஒரு குவாட்டம் செக்குச்சுன்னா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போற எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்கலாமே ஒரு மணி சிக்கிறீங்க.
1: கேவலம் சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசரோட இருக்க
0: மாட்டேன்.
1: சாந்தி சூனா பண்ணங்கயா வரா.
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க?
1: ஒண்ணு இல்லண்ண.
0: பின்னால என்னது?
1: ஒண்ணு இல்லண்ண.
0: என்னது?
1: ஒண்ணு இல்லண்ண.
0: என்னன்னு கேக்குறீங்க? அப்படி இல்லண்ணா. என்னது?
1: பிராந்தி.
0: பிராந்தியா? அரஞ்சனா? பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. ஏண்டா எல்லாருமே சுண்ணா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் அண்ணா
1: அதுல விசங்க வந்திருக்கண்ண.
0: விசா?
1: விசங்க வந்திருக்கண்ண.
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் பிறந்து வளர்ந்த மீனாங்க. ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை குடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படி கிட்ட கொண்டாந்து வச்சு.
1: ஐயோ சொன்ன வேணாம், விஷங்கலாம் இருக்க.
0: இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும். அப்பயே சொல்லிட்டேன். பேசாமல் பாருப்ப
1: அண்ணா. விஷம் அண்ணா சொல்ல கேளுங்க அண்ணா.
0: இது எப்படி? டேய் அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்மளை உறிஞ்சி இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத? சரக்கு பழசா?
1: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தான இருக்கும்?
0: அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க மிச்சம்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா.
1: விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்னே அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதுதான் பூச்சி மருந்து பிராந்தியில கலந்து குடிக்கலாம்னு இருந்தேன். அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களே.
0: உண்மையில விஷமா?
1: ஆமாண்ணே.
0: ஏண்டா முதலே சொல்ல வேண்டியதானா?
1: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
1: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் வசத்தையே குடிச்சிட்டு என்னைய திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணே.
2: என்
0: காதலியா?
1: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன். அதவங்க நீங்க
0: குடிச்சிட்டீங்க. காப்பாத்துறா என்ன
1: சாந்தி? இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு. முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏதாடா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது. முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போடாதான்.
1: ஊரே திரண்டு அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏதா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்துறா தாங்கடா எரியுதுடா.
1: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: ஓடி
1: பிடிப்பான் வெள்ளையப்ப காணுமா? வெள்ளிக்காணுமா?
0: என்னன்னு
1: சொல்லி

0: இதெல்லாம் அவன் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்ப தாண்டா இந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர, அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல.
3: மாப்பிள்ளிங்க

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு. டேய் சரி பாக்கறா.

0: இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. எஸ்டிடி புத்து அப்படி நம்ம ஆத்தாளுக்கு ஒரு போன போட்டு சொல்லிட வேண்டியதான்.
1: இங்க வந்துட்டோம்.
0: ஐயா ஒரு எஸ்டிடி போட்டுக்கலாமா? என்ன போட்டுக்கலாமான்னு கேட்டா எடுத்துட்டு போச்சுறாரு. மெண்டலா இருக்குமோ?
2: இங்க இருந்தே போன் போடியா?
0: அப்படி சொல்ல வேண்டியதானா? இப்படி இப்படிதான். இது என் சுத்தாம இருக்கு, சுத்திரத்தனை இருக்கு. இந்த நம்பரை மொத்தமா படிச்சு சொல்லுங்க.
1: 93 கோடி 33 லட்சத்து 36 ஆயிரத்து 930 ரூபாய்.
0: ஹலோ, ஏய் கருப்பியாவா, நான் தான் நொண்டிபுடி பேசுறேன்.
2: யோ ஏய் கத்துற வேணா, அங்க இருந்து கத்து, உடனே காது கேக்கும். போன்ல மெதுவா பேசியா?
0: சரி சரி கோச்சுக்கறாய்யா. கருப்பியா கேக்கலையா? யோ கேக்கலாம்யா. எல்லாம் அந்த கடைக்கார பையனால தான். நான் தான்டா நொண்டிபுடி பேசுறேன். எங்க இருக்கீங்க? எங்க அம்மா இருக்கியா? அப்படி எங்க அம்மாட்ட கொஞ்சம் போன குடுறா. அம்மா அம்மா, நான் தான் உன் பிள்ளை பேசுறேன். மெட்ராஸ் விட்டம்மா, பணமெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். எப்படி ஆச்சு வேலை வேலை சம்பாதிச்சுட்டு வீடு வந்து சேரம்மா? நான் அம்மா இங்க சகனம் சரியில்ல, நான் அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன். வைமா திருச்சான்.
2: ஓ போ, புரிஞ்சுக்குவேன்.
0: அது எங்களுக்கு தெரியும். போன் போட்டு பில்லு
2: என்னன்னு சொல்லி, போனுக்கு 7 ரூபாய், ஃபேனுக்கு 8 ரூபாய்.
0: ஓ ஃபேன் போட்டதுக்கு 8 ரூபா?
2: இதை கேட்டுட்டு போட்டேன், அதை கேட்காம போட்டேன்.
0: ஏயா ஃபேன் போடுறதுக்கு தானே வச்சிருக்கு.
2: போடுறதுக்கு ஒண்ணு இருந்தா நீங்க பாட்டு போட்டு போயிடுவீங்களா? எங்களுக்கு எல்லாம் போட தெரியாதா? எதுக்காக கையாலேயே
0: அதுக்குள்ள வரிசையா பஞ்சாயத்தாரா?
2: இப்ப மாத்திர பாரு, பஸ் கண்டுபிடிச்சவன் பேரு என்ன?
0: பஸ் கண்டுபிடிச்சவன் பேரா
2: சொல்ற?
0: ஐயே, பேசாம ஊர்ல சினிமாக்கள்லாம் பாத்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்கே.
2: சினிமாவெல்லாம் பாப்பீங்களா?
0: பாக்க கூடாதா?
2: இப்ப பெருசா மாத்திர பாரு,
0: எது
2: சினிமாவை கண்டுபிடிச்சது யாரு
0: சொல்ற? சொல்றியா சொல்றியா சொல்றியா? சினிமாவை கண்டுபிடிச்சது ஏவிஎம் மெய்யா பிச்சது யாரு?
2: இத மட்டும் கரெக்டா சொல்ல தெரியுது இல்ல? இதையும் சொல்ல
0: மாட்டேங்கிற. இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறிய? இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்த
2: நீ? நான் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தேன்.
0: அதை விட்டு இங்க வந்த?
2: நான் பேசினது அப்ப யாரும் கேட்கவே இல்ல. அதனால ஒரு டெலிபோன் பூத்த ஆரம்பிச்சு மத்தவங்க பேசுறத கேட்கணும்னு உட்கார்ந்துட்ட. நீ வந்த பேசிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? இதையும் போட்ட. இப்ப சொல்லு, கரண்ட கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ
2: உன்னை விடவே மாட்டேன்.
0: மறந்துருவாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நான் தெரியாம பேல போட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியா? நீங்க
2: பரிகாரம் இல்ல, ஃபைன் 500 ரூபாய்.
0: 500? ஓ என்ன அநியாய பிள்ளையா இருக்கு. ரெண்டுக்கு சேர்த்து 15 ரூபாய் கேட்டா?
2: நீ இல்லன்னா சொல்லு.
0: ஐயா பெரிய பித்தலாட்டமா உள்ள இருக்கு. இந்தயா இந்த
2: சம்பாதிக்கிற மோர கட்டைய பாரு. இப்ப
0: என்ன?
2: இது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ இந்த டேபிளை கண்டுபிடிச்சது யாரு?
0: ஐயோ

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றியே.
1: இன்னைக்கு
0: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போனமா ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
2: பொண்ணு
0: வீடு இந்த பக்கம்.
1: ஆமல்ல, இந்த கண்ணாடியில கொஞ்சம் கோளாறு இருக்கு.
3: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இது எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: விதமான

0: எப்படி உன்ன
1: தேடுறல ஒரு 50 காசு கை தவறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
0: இதா பாரு,
2: யோ இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
0: நீ போவ போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
1: இன்னைக்கு நமக்கு லாபம் தான்,
0: எனக்கும் தான். பஸ் வருது, போகலாம்.
1: அது நான் போற பஸ் இல்ல.
0: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, மட்டுமானா
2: போ போ.
3: பஸ்ங்க?
2: ஆமாங்க பஸ் தாங்க.
3: எங்க பஸ்ங்க?
2: ஆமாங்க.
3: ஐயோ எங்க பஸ் பஸ் சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்க சொல்றீங்க.
2: ஆமாங்க பஸ் பஸ்னு சொல்லாம என்னங்க சொல்வாங்க?
3: ஹலோ பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன்.
2: நீங்க எங்க பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமாண்ணா.
3: ஏன் நான் பஸ் பார்த்தது இல்லையா?
2: அது யாருக்கு தெரியும்?
3: கஷ்டம். ச்சே ஓடலியா இந்த வாட்ச் வர. மணி.
2: வேலு.
3: மணி
2: வேலு, சக்தி வேலு.
3: ஹலோ மணி, என்னன்னு கேட்டாங்க.
2: எதுவுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படி தாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க. முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
0: தம்பி சூப்பரா சொன்னீங்க, இப்படி தான் இருக்கணும்.
2: சரிண்ணா.
4: எங்க போறோம்?
0: ரமேஷ் தியேட்டர் போறோம்.
4: ஏயா ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குதிரை 3 ரூபாயா?
0: ஐயோ எங்கட்ட 2 ரூபாய் தான் இருக்கு.
4: ஏயா இம்சப்படுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு.
2: அண்ணா நாம இப்படி தான் இருக்கணும்ன்றது அடுத்து பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணும்ங்கறத முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஏறணும், புரிஞ்சதா? இவரே ரமேஷ் சேட் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க.
4: சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு, உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார்.
2: சரி சரி விடுங்க, போறோம்.
4: சரி சரி நீங்க எங்க போகணும்?
2: எனக்கு ஒரு பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க.
4: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஏயா இப்பதான் அவனுக்கு வாய்க்கிழி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கிய கீழே.
3: எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க.
1: தேங்க்ஸ். என்ன சிரிப்பு?
0: ஒண்ணு இல்ல, ஏத்த இறக்கமா பேசுனிய. நானாவது 2 ரூபாயா ஏறி இருக்கிறேன், நீ ஒண்ணுமே இல்லாதல்ல ஏறி இருக்கிற.
1: பெருசு கம்னு இருக்கியா? நீ 1 ரூபாய் இல்லாம அல்லாமிய, எவனாவது ஹெல்ப் பண்ணானா? எனக்கு பாரு ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
4: போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்கி.
3: ஹலோ.
1: எஸ்
3: பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
2: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
3: என்னங்க
1: இப்பதான 2

0: கையில காப்பு காதல கிடக்கேன், எப்படியா உள்ள கூட்டு போறது, பெரிய தொல்லையா போச்சையா?
1: எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க.
2: பேசாம இவன் மார்வாடி இடையில அடகு வச்சிருவான்.
1: அப்படின்னா வேண்டாம்.
2: ஓ சப்பான சுத்தி காட்டு.
0: இப்படி ஒரு கோட்டு, ஒரு செருப்பு, இதோட ஒரு டை, இதோட கூட்டு இங்க அலைஞ்சேன், என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆள விடு சாமி.
2: இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ தான் ஜவாப் சொல்லணும். ஜாக்கிரத,
0: நான் சொல்றத கேளியா. இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா, நல்லா பாத்துக்க. வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன், இங்க வந்துரு. போகும் போகும் நான் ஜப்பான் கூட்டு போறேன்.
2: அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சேடா.
0: உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு, இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம்.
2: பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு.
1: சரியான வேகரம் கட்ட மனசுனா இருக்குது.
3: ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது. அண்ணா அண்ணா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா நீங்களா சொல்லுங்க. அக்கா அக்கா மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா.
2: முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா முப்பதா அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்க அக்கா. அக்கா ஐயா தம்பி தம்பி ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி
4: என் பொஞ்சாதிய பாத்து புட்ட இந்த சப்பான ஊருக்குள்ள.

0: ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
1: ஏண்டா
0: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
2: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: தோ வந்துடுப்பா டோலகு.

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? ஓ பக்த, என்ன இப்படி
1: கவுத்துட்டே? அட பாவி, கிளார் அடிக்கிறதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டே? என்ன கவுத்துட்டேங்கறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: ஆ, என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: அச்சா அச்சா அச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மரம் வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டே. ஐயா, நீயா சீட்டு எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்னும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா. இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: இது 100வது தேங்காய், இத உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி விடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு எலட்டு கடாவும் வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்க.
1: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறேன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி.
0: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
1: ஏ,
0: எனக்கு பிறந்த நாள்.
1: ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவிய படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன
0: என்ன?
1: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய்
0: விழுந்தா 1 கோடியா?
1: கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
0: அண்ணே, உன்ன சொல்லி குத்தம் இல்லனே. என் வாய், என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன்.
2: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்னே.
1: அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற
0: மாதிரி. என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறக்கிற
1: காரணம் இருக்கு.
0: என்ன
1: முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
0: தங்கம் யா, சொக்க தங்கம்.
1: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
2: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவசத்துல இடுவேன்.
1: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
0: ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
1: ஓ சரி, இந்த ஆடு மாடு எல்லாம் எங்க மேய வைப்பீங்க?
0: மேய வைக்கிறது அந்தந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
1: ஓ சரி,
2: ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
0: என்ன செய்ய?
2: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி எடுத்துட்டு போன.
1: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
0: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
1: அறிவிலனா அப்படிதான் விழும்.
0: ஏன் ராஜா?
1: தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டை தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
0: 1 வருஷமா?
1: பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தான்னா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுனா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற? உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு?
0: ஏப்பா, இத முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
1: ஐயோ ஆமா,
0: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
1: என்ன போட்டாங்க திட்டம்?
0: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல.
1: எஸ்,
0: அந்த சீட்டை என்ன விட ஒரு எலச்சவன் கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா குடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
1: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
0: மறுபடியும் தேங்காயா?
1: இது பரிகாரம்.
0: எது?
1: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு.
0: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடிய கந்தா, அது குறைக்கிறது தாக்காய.